ஆல் இண்டியா ரேடியோ. கே எஸ் வெங்கட்ராமையா அவர்களும் வி தியாகராஜன் அவர்களும் வாசித்துள்ள இருவயலன் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பாலக்காடு டி எஸ் மணியர் அவர்கள் மிருதங்கம். இனி ஏமானதி சேவோ என்ற தியாகராஜ கீர்த்தனை, சகானா ராகம், ரூபக தாளம்.